கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வணக்கம். இன்னிசை இரவு.

0: வணக்கம். அருள்மணி மாலை.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 5 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் பானப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வரம், திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். துவக்கமாக மனசு நில்ப என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆபோகி ராகம், ஆதி தாளம்.

மங்களநாதம் நிகழ்ச்சியில் தொடர்வது சரசாக்ஷம் பரிபாலன என துவங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம். பந்தோராளி ராகம் ஆதி தாளம்.

மங்களநாதம் நிகழ்ச்சியின் நிறைவாக தத்துவமேற தரமா என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் ரீதி கௌளை ராகம் ஆதி தாளம்